0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு எப்போ வருவாரோ. பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the disciplines. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of Evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangharacharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
2: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளிலே கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரியநாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் தன்னுடைய வேறு தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயணன்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டா.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் அத பஞ்சமோத்யாயம் சிவலிங்க மகிமா. சூத உவாச: சிரவணாதி த்ரிகே அசக்தோ லிங்கம் வேதம் ச சாங்கரம் சம்ஸ்தாப்ய நித்யமப்யர்ச்ய தரேத் சம்சார சாகரம் அபி த்ரவ்யம் வஹேதேவ யதா பலம். அவஞ்சயன் அர்ப்பயே லிங்க வேரார்த்தம் அர்ச்சயேத் அபி தந்ததம் மண்டபம் கோபுரம் தீர்த்தம் மடம் க்ஷேத்ரம் ததோத்சவம் வஸ்திரம் கந்தம் ச மால்யம் ச தூபம் தீபம் ச பக்திதஹ விவிதாண்ணம் ச நைவேத்யம் அபூப வ்யஞ்சனைர்யுதம் சத்ரம் த்வஜம் ச வ்யஜனம் சாமரம் சாபி சாங்ககம் ராஜோபசாரவத் சர்வம் தாரயே லிங்கவேரயோ பிரதக்ஷிணாம் நமஸ்காரம் யதா சக்தி ஜபம் ததா.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

ஒன் ஷுட் மெடிடேட் ஆன் மகாதேவா அண்ட் பராசக்தி இன் த மிடில் ஆஃப் த சன். நீலக்ரீவம் ஹூ இஸ் ப்ளூ த்ரோட்டட், விரூபாட்சம் ப்ளூ நெக்ட். விரூபாட்சம் மீன்ஸ் த்ரீ ஐட், நீலக்ரீவம் மீன்ஸ் ப்ளூ நெக்ட், அண்ட் தென் நீலக்ரீவா கம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் இன் ருத்ரம். வி டிஸ்கஸ் தட் மெனி டைம்ஸ். விரூபாட்சம் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் ஊர்துவரேதம் விரூபாட்சம். விஸ்வரூபம் நமாமியகம் கம்ஸ் இன் த உபனிஷத்ஸ் ஆல்சோ. ஸோ விரூபாட்சம் த்ரீ ஐட். நமாமி சிவம் அவ்யயம், நமாமி மை ஒபேசன்ஸ் டு தட் மகாதேவா ஹூ இஸ் ஃபுல் ஆஸ்பீஷியஸ் அண்ட் ஹூ இஸ் இம்பெரிஷபிள். ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் த வேர்ஸ் இந்த புராணா பை டாக்கிங் அபவுட் த க்ளோரிஸ் ஆஃப் லார்ட் சிவா, அண்ட் ஹி க்ளோரிஃபைஸ் ஓன்லி மகாதேவா தேர், நாட் பிரம்மா ஆர் விஷ்ணு. அண்ட் ஹி சேஸ் பிரம்மா அண்ட் விஷ்ணு ஆர் பவுண்ட் பை மாயா, பட் மகாதேவா இஸ் பியாண்ட். ஒன் ஹேஸ் டு சரண்டர் இஃப் யூ ஒன் ஹேஸ் டு கோ பியாண்ட் மாயா. மாயாம் தூ பிரகிருதம் வித்யா, மாயினாம் தூ மகேஸ்வரம். ஒன் ஹேஸ் டு கோ பியாண்ட் மாயா, ஒன் ஹேஸ் டு சரண்டர் டு மகேஸ்வரா, தேர் இஸ் நோ அதர் வே. தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் த பராசர புராணா, வெரி பியூட்டிஃபுல் 18 சாப்டர்ஸ். ஸோ ஹியர் ஹீ சேஸ் டு யுதிஷ்டிரா, ஐ கிராட்டிஃபைட்ஸ் மகாதேவா இன் டேஸ் ஆஃப் யோர், அண்ட் ஐ ஆப்டெயின்ட் அ சன் ஹூ பொசஸ்ட் அ கிரேட் ஹூ வாஸ் பொசஸ்ட் ஆஃப் கிரேட் அசெட்டிக் மெரிட், ஹூ ஹேட் தட் த மெரிட் ஆஃப் அன் அசெட்டிக், ஹூ ஹேட் த ஸ்பிளெண்டர் ஆஃப் அன் அசெட்டிக், அண்ட் ஹூ வாஸ் சுப்பீரியர் இன் எனர்ஜி, ஹூ வாஸ் ஆல்சோ in yogic contemplation, he was always in yogic contemplation, and he requests, I need a son who has these qualities, you know, and who acquires worldwide fame and also arranges the Vedas properly. That's why Veda Vyasa, one who arranges the Vedas properly, because the Veda was one, and Vyasa knew that no one will be interested in reading the Vedas, and that's why he split the Vedas into four, bucketized. He arranged the Vedas. So Veda Vyasa, so he arranged the Vedas, Rig Yadur, Yarig Yadur, Sama and Atharvana, and I want a person who is devoted to the Veda, devoted to the Vedas and Brahmanas, and also has compassion for everybody. So that kind of a son, so these kind of qualities, with these qualities I want a son, oh Mahadeva and Parashara, and then Parashara requests from Maheshwara, and then Maheshwara grants a boon, saying that that's our dear Vyasa Maharshi, who is the son of Parashara. Savarnasya manok sarghe saptarshischa bhavishyati vedanam cha sa vai vakta குருவம்ச கரஸ்ததா இதிஹாசஸ்ய கர்த்தா ச புத்ரஸ்தே ஜகதோ ஹிதா பவிஷ்யதி மகேந்திரஸ்ய தயித ச மகாமுனி. ஸோ ஹி வில் ஹாவ் த நேம் ஆஃப் கிருஷ்ணா, தட்ஸ் வாட் சிவா சேஸ். ஹி வில் ஹாவ் த நேம் ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ண த்வைபாயனா. வியாச மகர்ஷி இஸ் கால்ட் அஸ் கிருஷ்ண த்வைபாயனா, பராசர புத்ர இஸ் கால்ட் அஸ் கிருஷ்ண த்வைபாயனா. ஸோ மகாதேவா சேஸ் தட் யூ ஹி வில் ஹாவ் த நேம், யூ வில் ஹாவ் அ சன் வித் த நேம் ஆஃப் கிருஷ்ணா, அண்ட் தென் also he will be respected by all the Sapta Rishis, and also he shall arrange the Vedas as you requested, and he will be a he will also record all the itihasas. Itihasam is actually Mahabharatam and Valmiki Ramayanam. So Mahabharata was dictated by Vyasa and written by Mahaganapati. So and then Mahadeva blesses all these he gives various boons to Parashara Maharshi, and also you will be immortal. Your son also will be free of birth, old age, disease and death, and also you will be immortal, O Parashara. He grants that and then he disappears. Ajarashchamarashchaiva Parashara sutastava eva muktvasa bhagavans tatraivan taradiyata. So with that said, so Vyasa also, everybody acquired the grace of Lord Shiva, Parashara Maharshi or Vyasa. Garga Maharshi, Brihaspati, everybody, all the Maharshis had obtained the grace of Lord Shiva, and Krishna also explains how he acquired the grace of Mahadeva to Yudhishthira. So speaking of, Vyasa, so Vyasa is known to have compiled, all the Vedas. He had split the Vedas into four, and then also he had given all the Puranas, Upapuranas and also the Mahabharata, but even Vyasa was bound by Ahankara. In the Skanda Puranam, Kashi Kandam, 95th chapter, when he enters Kashi, he says, I will not worship anybody. There is no doubt. He says that

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவ கீர்த்தனாஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ராமநாதம் பஜேஹம் சாங், சங் பை ஸ்ரீ அரியகுடி ராமானுஜம். தேங்க்யூ. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
2: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
3: Yajurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம் சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விக்ரத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரியநாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்மோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயணன்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: வேத பாடாக ருக்வேத க்ரம பாடாக.
2: ஓம் அயன் தேவாய தேவாய ஜன்மனே.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் அத பஞ்சமோத்யாயம் சிவலிங்க மகிமா. சூத உவாச: சிரவணாதி த்ரிகே அசக்தோ லிங்கம் வேதம் ச சாங்கரம் சம்ஸ்தாப்ய நித்யமப்யர்ச்ய தரேத் சம்சார சாகரம் அபி த்ரவ்யம் வஹேதேவ யதா பலம். அவஞ்சயன் அர்ப்பயே லிங்க வேரார்த்தம் அர்ச்சயேத் அபி தந்ததம் மண்டபம் கோபுரம் தீர்த்தம் மடம் க்ஷேத்ரம் ததோத்சவம் வஸ்திரம் கந்தம் ச மால்யம் ச தூபம் தீபம் ச பக்திதஹ விவிதான்னம் ச நைவேத்யம் அபூப வ்யஞ்சனைர்யுதம் சத்ரம் த்வஜம் ச வ்யஜனம் சாமரம் சாபி சாங்ககம் ராஜோபசாரவத் சர்வம் தாரயே லிங்கவேரயோ பிரதக்ஷிணாம் நமஸ்காரம் யதா சக்தி ஜபம் ததா ஆவாஹனாதி சர்க்காந்தம் நித்யம் குர்யாசு பக்திதஹ இத்தம் அப்யர்ச்சயன் தேவம் லிங்கே தேரே ச சாங்கரே சித்திமேதி சிவப்ரீத்யா ஹித்வாபி ஸ்ரவணாதிகம் லிங்கவேரார்ச்சனா மாத்ரான் முக்தாஃ பூர்வே மகாஜனாஹ. முனயவூச்சுஹ: தேர மாத்ரேது சர்வத்ர பூஜ்யந்தே தேவதா கணாஹ லிங்கே தேரே ச சர்வத்ர கதம் சம்பூஜ்யதே சிவஹ. சூத உவாச: அஹோ முனீஸ்வராஃ புண்ணியம் ப்ரஷ்டமேதன் மஹாத்புதம் அத்ர வக்தா மஹாதேவோ நான்யோஸ்தி புருஷ க்வசித் சிவே நோக்தம் ப்ரவக்ஷ்யாமி கர்மாத் குருமுகாச்ருதம் சிவைகோ ப்ரஹ்ம ரூபத்வா நிஷ்கலஃ பரிகீர்த்திதஃ ரூபித்வாத் சகலஸ்தத்வத் தஸ்மாத் சகல நிஷ்கலஃ நிஷ்கலத்வா நிராகாரம் லிங்கம் தஸ்ய சமாகதம் சகலத்வா ததா பேரம் சாகாரம் தஸ்ய சங்கதம் சகலாகல ரூபத்வாத் ப்ரஹ்ம சப்தாபிதஃ பரஹ அபி லிங்கே ச பேரே ச நித்யம் அப்யர்ஜதே ஜனைஹி அப்ரஹ்மத்வாத் அன்யேஷாம் நிஷ்கலத்வம் நஹி க்வசித்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.